நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: இம்முறை உங்களுக்கு திரிமாவில் நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்துவது அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக 2009 முதல் 2017 வரை 2 பதவிக்காலங்கள் பணியாற்றிய பராக் ஒபாமா. அமெரிக்க வரலாற்றில் முதல் ஆபிரிக்க அமெரிக்க ஜனாதிபதியாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்ற பெருமையை பெறுகின்றார். பராக் ஹுசேன் ஒபாமா 2 என்ற முழு பெயரை தன்னகத்தை வைத்துக் கொண்ட ஒபாமா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 1962 ஹொனலு ஹவாயியில் பிறந்தார். தந்தை பராக் ஒபாமா சீனியர் கென்ய நாட்டைச் சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணராகவும், ஆன் டான்ஹம் அவரது தாயார் அமெரிக்க மனிதவியல் ஆய்வாளராகவும் தங்கள் வாழ்வியலை மேற்கொண்டிருந்தார்கள். குழந்தை பருவத்தை ஹவாய் மற்றும் இந்தோனேஷியாவில் வாழ்ந்த அவர் பல கலா ஆச்சார அனுபவங்களை பெற்றிருந்தார். ஒபாமா முதலில் ஓசிடென்டல் காலேஜில் படித்த பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பட்டம் பெற்றார். பின்னர் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று ஹார்வர்டு லோ ரிவ்யூவின் முதல் ஆபிரிக்க அமெரிக்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். 1996 இலினோய்ஸ் மாநில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2004 அமெரிக்க செனட்டராக உயர்ந்தார். அதே ஆண்டு அமெரிக்க ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை நாடு முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது. 2008 ஜோன் மெக்கெயினை தோற்கடித்து அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2012 மீண்டும் வெற்றி பெற்று 2வது முறையாக பதவியேற்றிருந்தார். இவரது முக்கிய சாதனைகளாக பொருளாதார மந்த நிலையில் இருந்த அமெரிக்காவை மீட்டெடுத்த நடவடிக்கைகள், அஃபோர்டபிள் கேர் ஆக்ட் அல்லது ஒபாமா கேர் என்ற சுகாதார காப்பீட்டு திட்டம், சர்வதேச தூதரக உறவுகளை வலுப்படுத்தல், 2011 ஒசாமா பின் லாடன் மீது நடத்தப்பட்ட நடவடிக்கைக்கு ஒப்புதல் வழங்கியமை, 2015 கியூபாவுடன் உறவுகளை மேம்படுத்தியமை இவரின் சிறப்பு சாதனைகளாக கருதப்படுகின்றன. 2009 உலகின் அமைதிக்கான நோபல் பரிசை இவர் பெற்றிருந்தார். இவரது மனைவியார் மிஷேல் ஒபாமா, மகள்கள் மலியா ஒபாமா, சாஷா ஒபாமா என்ற ஒரு சிறு குடும்பமாக இருக்கின்றது. ஒபாமா குடும்பம் அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான அரசியல் குடும்பங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. வாசிப்பு வழக்கத்தை தனது சிறுவயது முதலே வைத்திருக்கும் ஒபாமா, Dreams from my father, The Audacity of Hope, A Promised Land என்ற முக்கிய புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். பராக் ஒபாமா இன சமத்துவம், நம்பிக்கை மற்றும் ஜனநாயகத்தின் அடையாளமாக உலகம் முழுவதும் அறியப்படுகின்றார். அவரது ஹோப் மற்றும் சேஞ்ச் என்ற தேர்தல் கோஷங்கள் உலக அரசியல் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. பதவியில் இருந்து விலகிய பின்னரும் அவரும் அவரது பாரியார் மிஷேல் ஒபாமாவும் சமூக முன்னேற்றம் மற்றும் இளைஞர் தலைமைத்துவ வளர்ச்சிக்காக பணியாற்றி வருகின்றார்கள். 2026 ஜூன் மாதத்தில் ஒபாமா பிரசிடென்ஷியல் சென்டர் என்ற பொதுமக்களுக்கான தகவல் திணைக்களம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இது அவரது வாழ்க்கை, ஜனாதிபதி காலம் மற்றும் சமூக பணிகளை எடுத்துக்காட்டும் மிகப்பெரிய நினைவு மையமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறை உங்களுக்கு நாங்கள் அழைத்து அறிமுகப்படுத்தியது அமெரிக்காவின் 44வது ஜனாதிபதியாக 2009 முதல் 2017 வரை இருந்த பராக் ஒபாமா.
1: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye. Oh, America, Tamil, Vanoli.
0: வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, உலகின் மிக உயரமான மலைத்தொடரான இமயமலை பனி மூடிய சில

சரிவு, அதன் பின்னர் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் சேறு பாறைகள் மரங்கள் எல்லாவற்றையும் அடித்துச் சென்றது. நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகின. பலர் இன்னும் காணாமல் போயுள்ளனர். அப்படி என்ன நடந்தது நேபாளத்தில்? 2026 ஆகஸ்ட் 26 காலை நேபாளத்தின் வடக்கு பகுதியில் சீனாவின் திபெத் எல்லைக்கு அருகில் போதகோஷிக் மற்றும் லெஹெண்டி நதி அமைப்புகள் அமைந்துள்ள மலைப்பகுதியில் பேரழிவு தொடங்கியது. அமெரிக்க ஜியோலாஜிக்கல் சர்வே உள்ளிட்ட விஞ்ஞான அமைப்புகளின் ஆரம்ப மதிப்பீட்டின்படி இமயமலையில் ஏற்பட்ட வேகமான செறிவு அல்லது பனிப்பாறை செறிவு இந்த பேரழிவை தூண்டியிருக்கலாம். பனி, பாறை, மண், குப்பைகள் இவை அனைத்தும் சேர்ந்து நதியின் இயல்பான ஓட்டத்தை தடுத்தன. பின்னர் அந்த நீர் திடீரென உடைந்து வெளியேறிய போது ஒரு மிகப்பெரிய பிளாஷ் ஃப்ளாட், அதாவது எச்சரிக்கைக்கு கூட நேரம் கொடுக்காத திடீர் வெள்ளம். இந்த வெள்ளம் சாதாரண மழை வெள்ளம் அல்ல. மலைகளிலிருந்து வந்த நீருடன் பாறைகள், மண், மரங்கள், கட்டிடங்களின் சேதங்கள், வாகனங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அழிவுச்சுவரை போல் கீழ் நோக்கி வந்தன. சில பகுதிகளில் திரிசூலி நதியின் நீர்மட்டம் சுமார் 30 நிமிடங்களுக்குள் 9 மீட்டர் வரை உயர்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வேகத்தில் மக்கள் தப்பிப்பதற்கே நேரமில்லாமல் போய்விட்டது. வீடுகள், சாலைகள், பாலங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள், வாகனங்கள், பல கட்டிடங்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த பேரழிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று ரஸ்கோத்தி. இது நேபாளம் மற்றும் திபெத்தை இணைக்கும் முக்கியமான எல்லை பகுதி. சுற்றுலா பயணிகள், வர்த்தகர்கள், தொழிலாளர்கள், ஆன்மீக பயணிகள் பலர் இந்த பாதையை பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக மவுண்ட் கைலாஷ், மன்சோவர் யாத்திரைக்கு செல்லும் பலர் இந்த பகுதியில் பயணம் செல்கின்றனர். வெள்ளம் தாக்கிய போது இந்த முக்கியமான எல்லை பகுதியே கடுமையான சேதத்தை அடைந்தது. சீனாவின் திபெத் பகுதியிலும் கைரோங் பகுதியிலும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. இந்த பேரழிவின் மிக கொடூரமான பகுதி உயிரிழப்புகள். நேபாள அரசின் ஆகஸ்ட் 28 அதிகாரப்பூர்வ தகவலின்படி 538 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் காணாமல் போயுள்ளனர். இந்த எண்ணிக்கை மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் நிலையில் மாறக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் மட்டுமல்ல, சீனாவின் திபெத்திலும் உயிரிழப்புகள் மற்றும் காணாமல் போனவர்கள் உள்ளனர். ஆனால் இந்த பேரழிவு ஒரு நாட்டின் எல்லைக்குள் மட்டுமே முடங்கிய பேரழிவு அல்ல. இது முழு இமயமலை எல்லை பகுதியையும் பாதித்த பேரிடர். இந்த வெள்ளத்தில் உள்ளூர் மக்கள் மட்டுமல்ல, பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியர்கள், அமெரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள், பிரித்தானியர்கள், கனேடியர்கள், மேலும் பல நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்ரீகர்கள் காணாமல் போயுள்ளார்கள். நேபாள அரசின் ஆகஸ்ட் 27 தகவலின்படி 33 நாடுகளைச் சேர்ந்த 596 பேர் காணாமல் போயிருக்கின்றனர். இதனால் உலக நாடுகள் தங்களது குடிமக்களின் நிலையை தெரிந்து கொள்ள தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. பேரழிவு ஏற்பட்ட உடனேயே நேபாள ராணுவம், பாதுகாப்பு படைகள், காவல்துறை, உள்ளூர் மீட்புக் குழுக்கள் அனைவரும் களத்தில் இறங்கினர். ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. சாலைகள் அழிந்ததால் சில பகுதிகளை தரை வழியாக சென்றடைவதே கடினமாக இருந்தது. அதனால் வான்வழி மீட்பு நடவடிக்கைகள் மிகவும் முக்கியமானதாக மாறின. ஆனால் இன்னொரு ஆபத்து மீட்பு பணிகளையே பாதித்தது. வெள்ளம் ஏற்படுத்திய பாறைகள் மற்றும் மண் சில இடங்களில் நதியின் ஓட்டத்தை தடுத்தன. இதனால் மலைப்பகுதிகளில் தற்காலிக நீர்த்தேக்கங்கள் உருவாகும் அபாயம் ஏற்பட்டது. அத்தகைய நீர்த்தேக்கம் உடைந்தால் மீண்டும் ஒரு திடீர் வெள்ளம் உருவாகலாம். ஆகஸ்ட் 28 நேபாள அதிகாரிகள் ஒரு புதிய நீர்த்தேக்கம் நிரம்பி வழியும் அபாயம் காரணமாக சில மீட்பு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு பேரழிவை சமாளிக்க முயன்று கொண்டிருக்கும் போது அடுத்த பேரழிவுக்கான அபாயத்தையும் கண்காணிக்க வேண்டிய நிலை. இது இயற்கையின் கோபமா? இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகின்றது. இது வெறும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளமா? ஆரம்ப விஞ்ஞான மதிப்பீடுகள் இது ஒரு பனிப்பாறை செறிவு அல்ல, கிளாசியர் ரிலேட்டட் ஸ்லோப் ஃபெயிலியர் மூலம் தொடங்கி இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இமயமலை உலகின் மிக முக்கியமான பனிப்பகுதிகளில் ஒன்று. ஆனால் காலநிலை மாற்றம், பனிப்பாறைகள் உருகுதல், மலைப்பகுதிகளின் நிலைத்தன்மையில் ஏற்படும் மாற்றங்கள் இவை அனைத்தும் எதிர்காலத்தில் இத்தகைய பேரிடர்களில் இருந்து அபாயத்தை அதிகரிக்க கூடும் என்று விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றனர். இதனால் நேபாளம் வெள்ள ஒரு நாட்டின் பிரச்சினை மட்டுமல்ல, இது மாறிவரும் உலக காலநிலையின் எச்சரிக்கை மணியாகவும் இருக்கலாம். ஒரு காலத்தில் அழகுக்காக உலகம் பார்க்க வந்த இமயமலை ஒரே நாளில் பேரழிவின் மையமாக மாறியது. ஒரு நதி, ஒரு மலை, ஒரு பனிச்சரிவு சில நிமிடங்கள், ஆனால் அதன் தாக்கம் நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றிவிட்டது. நேபாளத்தில் இன்னும் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் தொடர்கின்றது. உயிர் தப்பியவர்கள் தங்களது வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் அன்புக்குரியவர்களையும் இழந்து நிற்கின்றார்கள். ஒரு பேரழிவு முடிந்து விட்டதாக நாம் நினைக்கலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் கேள்விகள் இன்னும் முடிவடையவில்லை. மலைப்பகுதிகளில் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் போதுமானதா?
காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை நாம் எவ்வளவு தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றோம்?

இத்தகைய திடீர் வெள்ளங்களை முன்கூட்டியே கண்டறிய முடியுமா? இவை அனைத்தும் நேபாளம் மட்டும் எதிர்கொள்ள வேண்டிய கேள்விகள் அல்ல, உலகம் எதிர்கொள்ள வேண்டிய கேள்விகள். இது உங்களுக்கு தெரியுமா? நேபாளத்தை உலுக்கிய 2026 இமயமலை திடீர் வெள்ளத்தின் கதை. நான் ரூபன் ஜெகநாதன். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் உலகம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய தகவலுடன் உங்களுக்கு தெரியுமாவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

வணக்கம் நண்பர்களே. ஒரு பயங்கரவாத தாக்குதல், அதன் பின்னர் தொடங்கிய ஒரு போர், 20 ஆண்டுகள் நீடித்த ஒரு இராணுவ நடவடிக்கை, 1000 கணக்கான உயிர்கள், பல ட்ரில்லியன் டாலர் செலவு, இறுதியில் அமெரிக்க படைகள் வெளியேறியதும் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றிய தலிபான். இதுதான் ஆப்கானிஸ்தான் போர். ஆனால் அமெரிக்கா ஏன் ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்தது? தலிபான் யார்? அமெரிக்கா 20 ஆண்டுகள் போராடிய பிறகும் ஏன் தலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது? வாருங்கள், இது உங்களுக்கு தெரியுமா? நான் ரூபன் ஜெகநாதன். இன்றைய நாள் ஆப்கானிஸ்தானின் முழு போர் வரலாற்றை பார்ப்போம். 2001 செப்டம்பர் 11 அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்று நடைபெற்றது. அல்கைடா பயங்கரவாதிகள் கடத்தப்பட்ட விமானங்களை பயன்படுத்தி நியூயார்க்கில் இருக்கும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மற்றும் வாஷிங்டன் அருகில் இருக்கும் பென்டகன் மீது தாக்குதல் நடத்தினார்.

நடத்தினார். ஆயிரம் கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த அல் கைடா தலைவர் ஒசாமா பின் லாடன். அவர் அப்போது ஆப்கானிஸ்தானில் தலிபான் ஆட்சியின் கீழ் தஞ்சமடைந்திருந்தார். அமெரிக்கா தாலிபான் அரசிடம் பின் லாடனை ஒப்படைக்க வேண்டும் என்று கூறியது. ஆனால் அந்த கோரிக்கைகள் தொடர்பாக ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அமெரிக்கா இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்தது. 2001 அக்டோபர், அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் ஆபரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம் நடவடிக்கைகளை தொடங்கின. அமெரிக்க படைகளுக்கு ஆப்கானிஸ்தானில் நோதன் அலாயன்ஸ் உள்ளிட்ட உள்ளூர் கூட்டாளிகளும் ஆதரவளித்தனர். சில வாரங்களில் தலிபானின் முக்கிய நகரங்கள் கட்டுப்பாட்டை இழந்தது. காபூல் விழுந்தது. தலிபான் அரசு அகற்றப்பட்டது. ஆனால் போர் முடிந்துவிடவில்லை. தலிபான் மற்றும் பிற கிளர்ச்சி குழுக்கள் மீண்டும் ஒருங்கிணைந்தது. கிராமப்புறங்களில் இருந்து அமெரிக்கா மற்றும் ஆப்கான் அரச படைகளுக்கு எதிராக தாக்குதல்கள் நடந்த தொடங்கின. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவின் ஆரம்ப நோக்கம் அல் கைடாவை ஒடுக்குவதும் அதன் தலைமைத்துவத்தை அளிப்பதும். ஆனால் காலப்போக்கில் போரின் நோக்கம் விரிவடைந்தது. ஒரு நிலையான ஆப்கான் அரசை உருவாக்குவது, ஆப்கான் இராணுவத்தை பயிற்றுவிப்பது, தலிபான் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்றுவதை தடுப்பது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி உள்ளிட்ட சமூக முன்னேற்றங்களை ஆதரிப்பது என்று அமெரிக்கா மற்றும் அதன் நண்பர்கள் பணி பல ஆண்டுகளாக நீடித்தது. நேட்டோ கூட்டணி நாடுகளும் இதில் முக்கிய பங்கு வகித்தன. ஆப்கானிஸ்தானின் நிலப்பரப்பு இந்த போருக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. உயரமான மலைகள், தொலைதூர கிராமங்கள், பாகிஸ்தான் எல்லைக்கு அருகிலுள்ள பகுதிகள், உள்ளூர் பழங்குடி மற்றும் அரசியல் உறவுகள், இவை அனைத்தும் போரின் தன்மையை சிக்கலாக்கின. தாலிபான் நேரடி பெரிய போர்களை மட்டும் நடத்தவில்லை. அவர்கள் இன்சர்ஜென்சி மற்றும் கெரில்லா போர் ஆயுதங்களையும் டாக்டிக்ஸையும் பயன்படுத்தினர். திடீர் தாக்குதல்கள், ஐஇடி குண்டுகள், தொலைதூர பகுதிகளில் தாக்குதல்கள், பின்னர் மறைந்து விடுதல். இதனால் மிகப்பெரிய இராணுவ சக்தியை கொண்டு அமெரிக்காவுக்கு போரை விரைவாக முடிக்க முடியவில்லை. ஆப்கானிஸ்தானின் போரின் ஆரம்ப நோக்கங்களில் மிக முக்கியமானவர் ஒசாமா பின் லாடன். பல ஆண்டுகளின் தேடலுக்கு பிறகு 2011 மே மாதம் 2 அமெரிக்க சிறப்பு படைகள் பாகிஸ்தானின் அபட்டோபாட் நகரில் நடத்திய நடவடிக்கையில் ஒசாமா பின் லாடன் கொல்லப்பட்டார். அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இதை உலகிற்கு அறிவித்தார். ஆனால் பின் லாடன் கொல்லப்பட்ட பின்னரும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவ போர் தொடர்ந்தது. ஏனெனில் பிரச்சினை அல் கைடா மட்டுமல்ல, தாலிபானின் இன்சர்ஜென்சி இன்னும் நீடித்துக் கொண்டிருந்தது. ஆப்கானிஸ்தான் போர் மனித உயிர்களின் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. அமெரிக்கா மற்றும் கூட்டணி வீரர்கள் பலர் உயிரிழந்தனர். ஆப்கான் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் இன்னும் அதிகமாக உயிரிழந்தனர். லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் போர், பாதுகாப்பு, மறுசீரமைப்பு மற்றும் ஆப்கான் அரசின் கட்டமைப்புக்காக பெருமளவில் பணத்தை செலவிட்டனர். இதனால் 20 கழித்தும் ஆப்கானிஸ்தானின் நிலையான அமைதியை உருவாக்குவது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இறுதியில் போர் மூலம் மட்டுமே பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டது. தலிபானுடன் பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. 2020 கட்டாரின் டோஹா நகரில் அமெரிக்காவும் தலிபானும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேறுவதற்கான பாதி உருவானது. ஆனால் ஆப்கான் அரசியல் எதிர்காலம் இன்னும் உறுதியற்றதாக இருந்தது. 2021 அமெரிக்கா தனது இராணுவ படைகளை ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற்ற தொடங்கியது. ஆனால் எதிர்பார்த்ததை விட வேகமாக தலிபான் நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றியது. ஆகஸ்ட் 21 தலிபான் காபூல் நகருக்குள் நுழைந்தது. ஆப்கான் அரசு விழுந்தது. காபூல் விமான நிலையத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேற முயன்றனர். அமெரிக்காவும் அதன் நண்பர்களும் மிகப்பெரிய இவாக்குவேஷன் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இறுதியில் 2021 ஆகஸ்ட் 30 அன்று அமெரிக்காவின் கடைசி இராணுவ விமானம் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவது. 20 முன் தொடங்கிய போர் இவ்வாறு முடிவுக்கு வந்தது. ஆனால் தலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. ஆப்கானிஸ்தானின் போர் ஒரு இராணுவ நடவடிக்கையின் கதை மட்டுமல்ல, அது பயங்கரவாதத்திற்கு எதிரான போரின் கதை. ஒரு நாட்டை மீண்டும் கட்டமைக்க முயன்ற வரலாறு, 20 நீடித்த இராணுவ தலையீட்டின் கதை மற்றும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை உலகிற்கு விட்டு சென்ற போர். ஒரு நாட்டில் அமைதியை வெளிநாட்டு இராணுவ சக்தியால் உருவாக்க முடியுமா? அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து நுழைந்த பொழுது அதன் நோக்கம் ஒன்று. 20 கழித்து வெளியேறும் போது நிலைமை முற்றிலும் வேறாக இருந்தது. ஆயிரக்கணக்கான உயிர்கள், பெரும் பொருளாதார செலவு மற்றும் முடிவில் தாலிபான் மீண்டும் ஆட்சிய. இதுதான் ஆப்கானிஸ்தான் போரின் சிக்கலான வரலாறு. 20 ஒரு போர், எண்ணற்ற உயிர்கள், நீண்ட கால தாக்கம். இது ஆப்கானிஸ்தானின் போர் பற்றிய உங்களுக்கான சிறப்பு அத்தியாயம். உங்களுக்கு தெரியுமாவில் உலக வரலாறு தமிழர் பார்வையில் தமிழில். மீண்டும் இன்னும் ஒரு அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள் உங்கள் அனைவருக்கும். இது அமெரிக்க தமிழ் வானொலி
மற்றும்

0: அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்.
1: அரிய செயலும் முயன்றால் கைகூடும்.
2: Do not get discouraged when the task is hard. Perseverance will give you due honor.
0: முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும்.
1: முயற்சியே செல்வம் தரும்.
2: Perseverance brings success. Lack of perseverance leads to failure.
0: தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்.
1: தெய்வத்தால் முடியாததும் முயற்சியால் கைகூடும்.
2: Even if providence lets you down, hard work will not. Hard work will give you a fair reward.
0: ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உயற்றுபவர்.
1: விதியையும் வெல்வர், தளராது முயல்பவர்.
2: Those with untiring perseverance in hard work will overcome even the unyielding fate of destiny.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன்ட் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள் நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமல்லும் போடினேன்மை தென் வந்த பயிறு கடினே தந்தையான பேச்சினே ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சினே வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியர் சொன்னார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறி நதி மேவியார பல திருமினி செலுத்தார் தமிழ்நாடு கல்வி சிறந்தார் தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்தார் தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகில் தந்த வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு நன்றி அழும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்லும் பொது நீளே இந்த தென் வந்த பயிர கதி நீளே எங்கள் தந்தைய நடந்த பேச்சினே ஒரு சக்தி பேரை கிருபூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்று நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கு தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடலாசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாயே என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

0: மாளிகண்டோ புலிகேப்ப மாளிகண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின்வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புன்னுப்பம் என்றே அதுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய் பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி துறைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே
1: சொல்லவிட்டு

அன்னைக்கு மண்ணை

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை அங்கீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெரு குடும்பமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து அந்த குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை. என்னங்க செய்ய ஆகும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக

0: வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா? இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவம் எங்கள் பாரத தேசம் என்ற தோல் கொட்டவம் தனி காலிலே மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்தே நம்மள் வேண்டுவது மேற்கிறேன் காயத்தேவோ எல்லா காயத்தேவோ ஆய்கள் வேப்பம் கல்வி சாலையில் விப்போம் ஓய்வு செய்வோம் தலை சாயல் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: essere mentor contavo e parlare da essere mentor contavo un manri.
1: ஹாய், நானும் பறக்கணும். என்கிட்ட கொடுதான் அழகான சிறகு இருக்கு. பறந்து பார்த்தா என்ன?
2: ஒரு கிளி குஞ்சி. என்னாச்சு அச்சுச்சு, உனக்கு என்னாச்சு?
1: என்ன ஏதோ பண்ணிடாதீங்க, காப்பாத்துங்க.
2: பயப்படாத சரியா, நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம்.
1: நான் பறக்கணும்னு ஆசைப்பட்ட பறந்த, ஆனா வழி மறந்து போச்சு. என்ன வீட்ல கொண்டு விட்டுறீங்களா?
2: நீ பயப்படவே வேண்டாம், நாங்க உன்னை வீட்ல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
3: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரத்துக்கு எங்களால முடியாது.
2: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
3: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
1: பை.
2: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
1: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
2: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்பூதான்.
1: இது யாரோட கிளி குஞ்சோ?
2: அப்போ இவளுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
3: உங்க வீடு எங்க இருக்கு?
1: மரத்துல.
3: எந்த மரத்துல?
1: ஒரு பெரிய மரத்துல.
2: என்ன, ஒரு பெரிய மரமா?
3: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
2: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
1: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா,

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
3: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
4: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
3: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
4: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
5: காத்து,
2: அம்மா
5: இங்க வா, இங்க வாண.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
5: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, பிளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
4: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
5: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
3: காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
5: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
6: தமிழ் எங்கள்

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டூஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாம்

0: பகுதி.
1: போடா
2: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
1: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில் துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

கொட்டர் மெல்லிய செவ்விதழத்தினமோ, கொட்டு மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ, முத்து நகைத்தர் மெல்லிய செ

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உட்கார்ற
2: நிமிஷம்
1: என்ன ஆயிட்டயா
2: இன்ஸ்பெக்டர் சார்? ஒரு அக்யூஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்காண்டு பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
1: நீ சொதுப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போட்டியா?
3: அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
1: என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி, அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு
2: தானே போவ? நீ பேசப்படாது. ஒரு அக்யூஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அதை என் கூட தான் வரவே அனுப்பி முடிப்பான்.
1: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா, இவரே அழைச்சிட்டு போட்டியா?
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நேசமோ புயலலை, நினைவுகள் சிலந்தி வலை. அஞ்சும் இரண்டும் அறியா வயசில் மஞ்சள் குலைகளாய் மல்லுக்கட்டிய நாட்கள் தான் எத்தனை எத்தனை. சில்லாக்காய் ஆடிய சிட்டுப் பருவம் போய் பல்லாக்காய் அசையும் பட்டுப் பருவம் ஏன் வந்தது?

ஏழு கடல் ஏழு மலை தாண்டி நாம் வாழ்ந்தாலும் நம் இதயத்தில் ஏதோ ஒரு இடத்தில் நம் ஊர் மண்வாசனையும் இசையும் வீசிக்கொண்டே இருக்கும். நம்மூர் திருவிழாக்களில் எப்போதோ கேட்ட அந்த இசை, வயக்காட்டில் அடிக்கடி கேட்ட இசை, நம்மூர் பெண்கள் முளைப்பாரி ஏந்தி கும்மி கொட்டும் அந்த இசை இன்று உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியில் மக்களின் இசையாக இசைக்க உள்ளது. ஒவ்வொரு சனி ஞாயிறுகளில் பசிபிக் நேரப்படி காலை 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் மற்றும் இந்திய நேரப்படி காலை 10:30க்கும் இரவு 8:30க்கும் ஒலிபரப்பாகும் மக்கள் இசையில் நனைந்து நம் ஏக்கத்தாகத்தை

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: அமுக்கிற இடத்திலே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு.
1: ஏன் எழுதிட்டு போறாரு? பதில் சொல்லிட்டு போங்க.
0: இருமா, ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிற.
1: ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுகுறீங்க?
0: அழுகாம என்னமா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நான் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்?
1: என்னென்ன சொல்ல போறீங்க?
0: சொல்றம்மா. உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகும்லப்பா. ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து மண்டையை போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா உனக்கு?
1: அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர்.
0: அதுக்கு பேரு கேன்சரா?
1: ஆமா.
0: சரி, அது இருக்கட்டும். இது எவ்வளவு நாள் உனக்கு இருக்கு தாயி?
1: எனக்கு கேன்சர்? என்ன மாதிரி சொன்னா?
0: அதான் உன் கூட ஒருத்தர்

0: மருதமலம் மருதமலம் திடீரானே அவன் தான் வாடசையில இருந்து உள்ளூர் வெளியூர் அசலூர்லாம் சொல்லியிருக்கான்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: அதே வழி.
1: Smile in the face of trouble and adversity. That is the best way to deal with them.
2: மடுத்தவாய் எல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்ப்பாடு உடைத்து.
0: விடாமுயற்சியாளனிடம் துன்பமே துன்பமடையும்.
1: Adversity cannot touch the man who is relentless like the bull pulling the cart through all blocks.
2: அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண்படும்.
0: மனவலிமை உடையவனிடம் அடுக்கி வரும் துன்பமும் துவளும்.
1: The strong-willed man who faces adversities with courage defeats and drives away all sorrows.
2: இன்பம் விழையான் இடும்பை இயல்பன்பான் துன்பம் உறுதல் இளன்.
0: இன்ப துன்பம் இயல்பே என்பவன் துன்பம் அடையான்.
1: The wise one who accepts pain and pleasure with a calm mind will never suffer grief.
2: தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்லது அமைச்சு.
0: ஆய்ந்து தெளிந்து செய்வதும் துணிந்து சொல்வதும் அமைச்சன் பண்பு.
1: Critical inquiry, decisive actions and firm counsel are the marks of an able minister.
2: அரணறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை.
0: அறம் சொல்வன்மை செயல்திறன் உடையவனே அமைச்சன்.
1: A virtuous and efficient person with persuasive speech is the one you should choose as your minister.

0: அப்படி கேக்குற.
1: பின்ன அண்ணன் ஏன்டா எட்டாம் நம்பர் கடையை தேடி வரணும்?
2: அதுவா?
0: ஆமா அண்ணே,
2: இங்க பக்கத்துல வாங்கடா சொல்றேன்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்ப

0: நூலின்றி கோட்டி குழல்,
1: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா
2: விளையாட்டு.
0: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர்.
1: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலைமை.
2: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
0: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று.
1: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
2: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted play doll.

0: Global Center for Siddha Medicine and Research, GCSMR, is a non-profit tax-exempt organization which promotes health by integrative approach. Integrative medicine is a healthcare system that collaborates with other medical systems to effectively promote health, prevent and cure diseases. GCSMR's mission is to conduct research and document the basic principles and methods of Siddha system of medicine, which is an exclusive medical system native to southern India. From GCSMR, we have been conducting various free webinars on different health topics. After overwhelming responses that we got for the webinar series on women's health, we are planning to do one more series on women's health. These webinars are going to happen last Sunday of each month, starting from June till November. These webinars include topics like healthy menarche, menstrual cycle, pregnancy care, postpartum care, management of menopause, etc. These webinars are free and open to all, will be conducted in English. Don't miss this wonderful opportunity to learn wisdom of Siddha medicine and our age-old tradition, and to integrate that in our day-to-day life to have a healthy lifestyle. Keep tuned with us for further information. Have a great day. Bye.
1: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: பாரதி சமூக நீதி காவலன். பாடம் வந்திருப்பவர் திவிஷ்.
1: யோவதி செய்வோம் அந்த நாக்காப்போம், இனியோவதி செய்வோம் அந்த நாக்காப்போம், தனியோருக்கு உணவு இவை ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம், ஜாதி ஆத்தீவோம். நன்றி வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியுடன். தற்போது ஒலிக்க இருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய சனிக்கிழமை நிகழ்ச்சியில் மனமயங்கும் பாடல்களை தந்த நடிகரும் இளம் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷின் பாடல்களை கேட்க இருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள் போவோம்.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

0: போலீஸ் சம்மக்கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா?
1: நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போற?
2: January 1st அவர் பர்த்டே. அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போறேன்.
0: இதே கார்டு?
2: ஆனால் இப்படியே இல்லை.

0: உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஸ்
1: மூணு

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

பச்சல்ல சொப்புல்ல கப்புல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சீன் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: தகதிமே தோம்.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி வழங்கும் கலிபோர்னியாவின் காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாடல்களை கேட்போம் வாங்க. அடுத்த பாடல் இதோ.

ஒரு சில ரெளியோடு தம்மை வதையே புரிக்கு வத ஏ மகராசர்கள் உள்ள காளித நிலை யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதர் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நேர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன்ட் கலிபோர்னியால இருந்து நான் பேசுறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள், நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
1: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
2: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
3: தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகில் தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றியாலும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு. சொன்னமன்னும் பொது நீளே இந்த தென் வந்த பயிர கதி நீளே எங்கள் தந்தைய நடந்த பேச்சினே ஒரு சக்தி பிறக்கிற பூச்சினே. நன்றி.

0: என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
1: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
0: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
2: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
1: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
2: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
3: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
0: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
2: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
3: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள்தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
2: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
0: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
2: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
0: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
4: அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ்
5: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடலாசிரியர் தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாய என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

சித்திக்க மசக்கத்து மணிமுத்த மணிமுத்த மணிமுத்தாய் சுத்தம் அகம் நின்றால் அம்பாய் கொஞ்சம் பொழுந்தால் போலாய் பங்கு தயின்றி காற்றல் எங்கும் மென்றை சங்கே மூங்கும்.

0: பிண்டி கண்டோ இல்லை கேப்பா மாலி கண்டோ தொண்ணுப்பாக்கம் நம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம் பின்வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புண்ணுப்பம் என்றே அதுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய்
1: எங்கேயும் சோறை போகா என்னமை தம்மை வாவா வங்காள பிள்கள் வாழும் வன்பங்க வா வா வா வா அன்னைக்கும் மழையே பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நீ சீரி வாவா வெள்ளே பை சொல்லவி எல்லாம் படிகத்த பழவிட்டல் சொல்லக்கூ சரியா செய்ல ஜெய்
2: அன்னைக்கு மன்னி

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர்
1: நன்னன். பிள்ளைகள் பெற்றது பூனை, அது பெரு கூட்டமாகும். சமநேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து ஒன்று குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும், இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளைப் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ, அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ, அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவாக.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் வானொலி தமிழ் எங்க மூச்சு.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டு கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவம் எங்கள் பாரத தேசமென்ற கொட்டவம் தனி காலிலே மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்தே நம்மள் வேண்டுவது மேற்கொள்ளே காயம்.

0: Inte tår korta var. Jag vill bara ha dess, men inte tår korta om man rik.
1: ஹாய், நானும் பறக்கணும். என்கிட்ட கொடுதான் அழகான சிறகு இருக்கு. பறந்து பார்த்தா என்ன?
2: நீ
1: பயப்படவே வேண்டாம், நாங்க ஒண்ணு வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
2: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரத்துக்கு எங்களால முடியாது.
1: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
2: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
1: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சு வழி தவறி வந்திருக்கு.
2: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
1: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்பூதான்.
2: இது யாரோட கிளி குஞ்சு?
1: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல. இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
2: உங்க வீடு எங்க இருக்கு? மரத்துல. எந்த மரத்துல?
3: ஒரு பெரிய மரத்துல.
1: என்ன, ஒரு பெரிய மரமா?
2: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
1: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
2: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா,

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லனா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
1: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
1: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
4: காத்து,
2: அம்மா
4: இங்க வா, இங்க வாண.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
4: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்க அம்மா, பிளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
3: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
4: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
1: காத்து அக்கா இவங்கதான் என்னோட அம்மா.
4: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம். செல்லம்
0: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டோஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மிஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லுகிறேன். வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஸ்மூதி மாதிரி. மேங்கோலையும் பியர்ஸையும் வச்சு அலோவேரா சேர்த்து செய்கிற ஒரு ஸ்மூதி. இது எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முதல் இந்த ஜூஸில் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் மாம்பழம், மாம்பழத்தில் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டமக்கில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் நீக்கும்னு சொல்லுவாங்க. இந்த அசிடிட்டியை மற்ற புவர் டைஜஷன் அதுகளை வந்தெல்லாம் இல்லாமாக்கும். அது கொஞ்சம் அதுக்கு சோம் வரும் அப்படியானது. அதெல்லாம் அதில் நிறைய ஃபைபர் இருக்குது. உங்களுக்கு இந்த பியர்ஸ் வச்சு கேக்கில் பியர்ஸில் வந்து அதுவும் வந்து டைஜஷனுக்கு நல்லவன்னு சொல்லுவாங்க. ஓசோ உங்களுக்கு பிளட் ப்ரெஷரையும் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிற ஆக்களுக்கும் வந்து காமாக்கிறதுக்கு பியர்ஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுமென்னு சொல்லுவாங்க. ஒரு பியர்ஸை வந்து மெதுவாக நல்லா கழுவிட்டு மெதுவாக நாங்கள் சாப்பிடிக்கல எங்களை ப்ரெஷரை லோ பண்ணும்படி மெயின்டைன் பண்ணுமென்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லம். அடுத்து அலோவேராவை எடுத்தீங்கன்னு சொன்னால் அலோவேராவில் நிறைய சத்துக்கள் உள்ள பியில் இருக்கிற எல்லா சத்துமே அதில் இருக்குது. என்ன பி1, B2, B3, B6ன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. வைட்டமின் இசி மற்றது எல்லாத்துக்குமே எங்களுக்கு அது நல்லம். சகல விதமான சத்துக்களும் அது இருக்குது. அந்த மற்றது வந்து எங்களோட பாடியை கூலாக வச்சுக்கொள்ளும். இந்த சம்மர் டைம்லலாம் நல்லா மற்ற எங்கள் ஸ்கின்னுகளுக்கு அதுக்கெல்லாம் அலோவேரா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ மாம்பழம் பியர்ஸ் கூட எங்களோட ஸ்கின்னுகளுக்கு நல்லா. பழங்களை வந்து நிறைய சாப்பிட்றது எங்களோட பாடிக்கு நிறைய நன்மை தான் தரும். இப்போ மாம்பழம் எல்லாம் நிறைய கிடைக்குது, பியர்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது எல்லா இடமும். நீங்கள் அதை வாங்கி எப்படி செய்கிறதென்று நான் இப்போ சொல்லித்தரேன். ஒரு நல்ல ரைப் மேங்கோவாக வாங்கிக்கொள்ளுங்க. நல்ல மேங்கோவாக இருக்கணும். அதை நல்லா பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அடுத்தது 3 லார்ஜ் பியர்ஸ், பெரிய பியர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து அலோவேரா 4 டேபிள் ஸ்பூன். இப்போ நீங்கள் அந்த அலோவேராவையே முழுசாக வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். மாம்பழத்தை நல்லா தோல் சீவி எடுத்துக்கொள்ளுங்க. கழுவிட்டு தோல் சீவி எடுத்து அதை சப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பேரை தோல் சீவி ஓடணுன்றது இல்லை. அதை கழுவிட்டு நீங்கள் துண்டு துண்டாக வெட்டி வச்சுக்கொள்ளுங்க. நடுவில் இருக்கிறத கோர் பண்ணி எடுத்துட்டு அலோவேராவை நீங்கள் வந்து வடிவாக கழுவிட்டு முழுசாக கழுவிட்டு நீங்கள் அந்த 2 சைடில் இருக்கிற அந்த முள்ளு மாதிரி இருக்கிறத வெட்டிட்டு மேல் தோலையும் வடிவாக

0: வெட்டிட்டு அதை நல்லா ஏழு தண்ணியில் கழுவிக்கொள்ளுங்க. வடிவா கழுவினீங்கன்னா அந்த வலுவலுப்பு எல்லாமே நல்ல குட்டி குட்டி சங்க்ஸாக இருக்கும் அது வடிவா. இப்போ அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஸ்மூதியை, ஆனால் இந்த ஸ்மூதியை செய்யக்குல நீங்கள் உடனே குடிக்க வேணும். அப்போ அதுக்கு ரெடியான பிறகுதான் நீங்கள் இதை அடிக்க தொடங்க வேணும். இதை நீங்கள் வெட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ செய்முறையை பார்ப்போம். பிளெண்டர் எடுத்து ஒரு 2 கியூப்ஸ் ஐஸை போட்டுட்டு இந்த மாம்பழம் இந்த பேரையும் போட்டு நல்லா அடிப்போம். நல்ல ஸ்மூதியாக வர அளவுக்கு அடிப்போம். அடித்து எடுத்துட்டு நீங்கள் அடிக்கல நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு வேணுமென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு கொஞ்சம் சீனி, அது நீங்கள் எதை போடுறீங்களோ, ப்ரௌன் சுகர் ரெண்டா ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டா ஒயிட் சுகர் போட்டு நீங்கள் அடித்து கடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி தேன் வருண்டா தேன் விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் ஆனால் மாம்பழம் நல்ல இனிப்பு மாம்பழமாக இருந்தால், பியர்ஸும் இதாக இருந்தால் நீங்கள் இனிப்பு போட தேவையில்லை. இப்போ இதை வடிவாக ஒரு கிளாஸுக்குள்ள ஊற்றிட்டு அதுக்குள்ளே இந்த அலோவேராவை போடுங்க. ஒரு கிளாஸுக்கு 2 அலோவேரா போடலாம் நீங்கள். இந்த 2 ஸ்பூன் அலோவேரா போடுங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு அதை ஒரு ஸ்ட்ரோ வச்சோ அல்லது ஸ்பூனாலேயோ நீங்கள் குடிக்கக்குள்ள இந்த அலோவேராவையும் சேர்த்து நீங்கள் கலக்கி கலக்கி அப்படியே குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஸ்டமக்கும் நல்ல ஃபீல் குட்டாக இருப்பீங்க. இந்த கன்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் பியர்ஸ் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இந்த மேங்கோ, பியர்ஸ், இந்த அலோவேரா மூண்டுமே உங்களுக்கு காலையில் உண்மையில் நீங்கள் ஃபீல் குட்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அது மாதிரி உங்களோட பாடி நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணி குடிச்சு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கின் எல்லாம் க்ளோ பண்ணு நல்லா, எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஸ்மூதி. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்று கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தின் இன்றைய நாளின் தயாரிப்பில் மேங்கோ, பியர் அண்ட் அலோவேரா செய்த ஸ்மூதி எப்படி செய்கிறேன்னு இன்றைக்கு சொல்லித்தந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடன் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடைய நலவலாக காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: வலிக்குதா?
1: ஆமா ஐயா.
0: இல்ல கத்திரியேன்னு கேட்டேன்.
1: உன் கைய காலான நினைச்சுக்கிற விட்டுப்பா.
0: என்னவா நினைக்கிற?
1: உன் கைய காலான நினைச்சுக்கிறப்பா விட்டுருப்பா.
0: ஏன் அப்படி நினைக்கிற? கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? என்னடா
1: இல்ல ஒரு பேச்சுக்குப்பா.
0: இல்ல தண்ணி கிணி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? கைய நீ காலா நினைப்ப, வாய நீ மூக்கா நினைப்ப, மூக்க நீ காலா நினைப்பியா? ஏன் இப்படி கைய காலா நினைச்ச?
1: எல்லாரும் தொண்டு தொட்டு

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உங்களுக்கு பத்தலையாருன்னு நீங்க ரொம்ப கடுப்பு இருக்காரு.

தங்க தமிழீழ மண்ணில் ஒரு தலைவன் பிறந்தான், தமிழீழ நெஞ்சங்களிலெல்லாம் தம்பி நிறைந்தான் என்று களிப்படைந்து கானம் இசைக்கும் காளை ஒருவன்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: கொஞ்சம்
2: கொஞ்சமா படிப்படியா முன்னேறணும். நீங்களும் புத்திசாலித்தனமா இருந்து ஒரு கடங்கப்பிய குடுக்காம நாலு காசை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்க துணிஞ்சு பொண்ண கொடுப்பாங்க.
3: நம்மளும் நாலு காசு சேர்த்தோம்னா இவர் பொண்ணையே நம்ம கட்டிக்கலாம்.
1: ஐயா நான் வர்றையா?
2: போயிட்டு வாங்க. தம்பி ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்.
1: என்னங்க ஐயா?
2: என் பொண்ணு வெளியில வராது, பூச்சப்படும். ஒரு 10:30 ரெண்டு வடையும் ஒரு காப்பியும் கொடுத்து யாராவது பசங்க கிட்ட அனுப்புங்க.
1: இதுக்கேங்க பையன், கரெக்டா 10:30 நான் வந்து நிப்பல்ல. நான் வர்றையா? வர்றேங்க, வர்றையா?
2: அந்த புள்ள முகத்தை பாத்தியாமா? கொஞ்சமாவது களவாணித்தனம் இருக்கா பாத்தியாமா? அடடா, ரொம்ப நல்ல புள்ள.
0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

Doom shak, doom doom doom shak, doom shak, doom doom.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.